0: பரிசளிப்பு விழாவை ஒட்டி இப்பொழுது மாறுவேட போட்டி தொடங்க உள்ளது. ஔவையாராக வருவது குணா, தகப்பனார் பெயர் ரவீந்திரன். நாட்டு சுதந்திர தந்தை துப்பு அப்துல் ராமனாக வருவது குமார், தகப்பனார் பெயர் சுகன். திருவள்ளுவராக வருவது
1: பெஸ்டெல்லாம் வச்சு தமிழ் நெருத்தடி கொண்டு வந்துட்டாங்க. கடைசி மிஞ்சிருந்து தூடுகாடு மட்டும்தான்.